புதன்கிழமையை திட்டிக்கும் மத்திய வணக்கம். எண்ணூற்று பத்தொன்பது கிலோஹெர்ட்ஸ் மற்றவர்களில் மொரிஷியஸ் வானொலியில் பிற்பகல் ஒரு மணிக்கு தொடங்கி 1:30 மணி வரை ஒளிபரப்பாகி வரும் உங்கள் இரண்டாவது தமிழ் நிகழ்ச்சியை கேட்பீர்கள்.

புதன்கிழமைக்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி நம் மாதத்தின் ஆதி மாதத்தின் 20ஆம் நாள். ஆதி மாதம் ஆன்மீக மாதம், தெய்வீக மாதம் உரியது. இதோ எமது நிகழ்ச்சியில் பக்தி சுவை மிகுந்த பாடல்களே இடம்பெறும். முக்கால் மணி நேரத்தில் பக்தி சுவை மிகுந்த பாடல்களை உங்களுக்கு வழங்குவோம்.

மாடத்தை அடிப்படியாக கொண்டு பல்வேறு சுப நிகழ்ச்சிகளை முன்னோர்கள் நடத்தினார்கள். அம்மன் மாடம் என்பதால் அம்மனின் சக்தி அதிகமாக இருக்கும். சக்தியை போற்றும் பாடல்களின் வரிசையில் தொடர்ந்து இன்னும் ஒரு பாடலை கேட்கலாம். பக்திமிகும் பாட்டுக்கு குரல் கொடுக்கின்றவர் நம்முள் நாட்டு கலைஞர் விதுஷி அனுஷ்கா அப்பசாமி அவர்கள் கொடுந்தரும். நீங்கள் தெரியும்படி ஒரு பாடல் இது, பக்திமிகும் பாடல், அம்மா அம்மா தாயே அகிலாண்டேஸ்வரி நீ.

வாழ்வதற்கு ஒரு புதிய அழகான நாளை கொடுத்த இறைவனுக்கு நாம் அனைவரும் நன்றி கூறுவோம். தெய்வீக சக்தியுடன் தொடர்பு கொள்வதற்கு தமிழ் மாதமான ஆதி மிகவும் உகந்தது என்பது நம்பிக்கை.

சிறப்பான நாட்களில் இறைவனுக்கு மனமுருகி வழிபட்டால் வளமும் ஆரோக்கியமும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது.

பக்தி மிகவும் சக்தி பாடல்களுக்கு பிறகு வருவது நம் தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானை போற்றும் பக்தி மிகவும் சில பாடல்கள் உங்களுக்கு வழங்குவோம். ஆதி கார்த்திகை காவடி திருவிழா வினை முன்னிட்டு, அதாவது இக்காவடி விரதத்தையொட்டி நாம் வழங்கி வரும் எமது சிறப்பு நிகழ்ச்சி. காலையில் நீங்கள் சிறப்பு நிகழ்ச்சி ஒன்றை நீங்கள் கேட்டீர்கள். இது உங்கள் இரண்டாவது நிகழ்ச்சி திருமுருகன் தினிசை பாடல்கள். ஆடி மாதத்தில் முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்து விரதம் இருந்து வழிபடும் சிறப்பான நாட்களாகும். இதோ அருணகிரிநாதர் அவர்கள் இயற்றி அருளிய திருப்புகழ் பழம் பாடல்கள்.

திருப்புகழ் அமுதம். டாக்டர் ஷோப்னா விக்னேஷ் அவர்கள் பாடிய பாடலை கேட்டீர்கள். முருகப்பெருமான் பெருமையை பாடுவது திருப்புகழ், தனித்தன்மை உண்டு.

தமிழ் தேவம் முருகன் முருகனே தமிழ் தமிழே முருகன் வெற்றி கடவுளான முருகனே அது முருகப்பெருமானே விரதம் இருந்து வழிபார்த்தால் வையகத்தில் நல்ல வளமான வாழ்க்கை

வேல் என்பது நம் கடவுளான முருகப்பெருமானின் கைகளில் காணப்படும் தெய்வீக ஆயுதமாகும். முருகப்பெருமானி மனதாரன் இணைந்து உங்களை பாவங்கள் தொலைந்து குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்க வேண்டும். உங்கள் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும்.

உள்ளம் என்னும் கோவிலிலே உள்ளம் ஒரு கோவில் உள்ளம் உருக வழிபட்டால் கடவுளின் அருள் நிச்சயம் கிடைக்கும். முருகப்பெருமான் அருள் வேண்டி பக்தர்கள் இருக்கும் விரதங்களுள் மிக சிறப்புடைய

உங்கள் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருமுருகன் டென்னிசை பாடல்கள் நிகழ்ச்சி வரிசையில் செல்வி தானிகா மருடி அவர்கள் குழுந்தரும் சேர்ந்து பாடும் பாடலுடன் நிறைவு பெறும். இன்றிரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும் உங்கள் 3வது சிறப்பு நிகழ்ச்சி கேட்க மறவாதீர்கள். நம்முடைய முந்தைய பிறவிகளின் பாவங்களும் கர்ம வினிகளும் முருகனை முருகப்பெருமானை வழிபட முற்றிலும் நீங்கும். உங்கள் அனைவருக்கும் என் உணம் நிறைந்த வணக்கம். நம் நிகழ்ச்சிக்கு பிறகான்பர் அமிதா அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். நன்றி வணக்கம் நேர்களே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர.

0: This is Radio Marxist.
1: 您好
2: ，Assalamualaikum.
3: Kim to Mauritius.
4: Namaskar.
5: Shudrandiriki hrudaya purvaka namaskaram.
6: Ungal anaivarukkum vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: வானொலியில் இரவுதோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசை அருவி.
9: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவு வணக்கம். இது மொரிஷியஸ் வானொலி 2 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் தொகுத்து வழங்கப்படும். ஆடி கார்த்திகை காவடி திருவிழாவினை முன்னிட்டு நாம் முருகனை போற்றுவோம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.

அவனுடைய அன்பர்களே, ஆறு படை வீடு என்று சொன்னால் ஆறு முருகனுக்கு உகந்த சிறப்பு தலங்கள். அந்த ஆறு படை வீடு அதில் பழமுதிர் சோலை ஒன்றாகும்.

அவருடைய அன்பர்களே, இந்த உலகத்தை ஒரு நொடியில் சுற்றி வந்த இறைவன் என யாரையும் கேட்டால் முத்தமிழ் இறைவன் முருகன் என்றே யாவரும் கூறுவர்.

வானொலி அன்பர்களே, இந்த ஆடி மாதத்தில் நாம் அம்மனையும் போற்றுவோம். ஏனென்றால் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம். இந்த மாதத்தில் நாங்கள் அம்மனையும் போற்றினால் அம்மனின் அருளை கிடைப்பது திண்ணம். நாங்கள் வழங்கி வந்த இசையருவி எனும் தமிழிகற்றி இந்த பாடலுடன், உலகத்து நாயகி எனும் பாடலுடன் முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.

0: This is Radio Marxist.
1: 您好
2: ，Assalamualaikum.
3: Kim to Mauritius.
4: Namaskar.
5: ஷோத்ரந்தரிக்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
6: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
7: रेडियो मॉरिशस पर दिल से स्वागत है आप सभी का।